கிருஷ்ணபத்திர தேசாய் கிருஷ்ணபத்திர பேசாய் கேசர்பத்திர மன்னியா சதேவம் பிரதானியா கிருஷ்ணபத்திர ஜாப்பியா கிருஷ்ணபத்திர தாப்பியாய் கேசர்பத்திர பன்னே கிருஷ்ணபத்திர மன்னே கிருஷ்ணபத்திர இந்திராய் கிருஷ்ணபத்திர சந்திராய் கேசர்பம் காலிமே கே பரமம் பஹிமே கே அகலாலாமே கே சாஹிப் கலாமே கே உஸ்னல் ஜூஹே தமாம் ரஜூஹே மேசு சலாமே.